நமோ சர்ப பங்கே நமோ கால காலே நமஸ்தஸ்த தயாலே நமஸ்தங் அபர்ணே நமஸ்தங் அமர்ணே நமஸ்தங் ஜராரங் நமஸ்தங் கிருபாரங் நமோ சர்ப தந்தே நமோ சாத் அபந்தே நமஸ்தங் நிர்சாக்கே நமஸ்தங் நிர்பாக்கே நமஸ்தங் ரஹிமே நமஸ்தங் கரீமே நமஸ்தங் அனந்தே நமஸ்தங் மஹந்தே நமஸ்தஸ்த ராகே நமஸ்தங் சுஹாகே நமோ சர்வசுகங் நமோ சர்வபோகங் நமோ சர்வகர்த்தா நமோ சர்வஹர்த்தா நமோ ஜோக ஜோகே நமோ போக போகே நமோ சர்வ தயாலே நமோ சர்வ பாலே ஜாத்ரி சாந்தத்வா பிரசாத் அரூப ஹை அனூப ஹை அஜூ ஹை அபூ ஹை அலேக் ஹை அபேக் ஹை அநாம ஹை அகாம ஹை அதே ஹை அபே ஹை அஜீத் ஹை அபீத் ஹை திரிமான ஹை நிதான ஹை திரிவர்க ஹை அசர்க ஹை அநீல ஹை அநாத ஹை அஜே ஹை அஜாத ஹை அஜனம ஹை அபர்ண ஹை அபூத ஹை அபர்ண ஹை அகஞ்ச ஹை அபஞ்ச ஹை அச்சூஜ ஹை அச்சஞ்ச ஹை அமீக ஹை ரஃபீக ஹை அதந்த ஹை அபந்த ஹை நிர்பூஜ ஹை அசூஜ ஹை அகால ஹை அஜால ஹை அலா ஹை அஜா ஹை அனந்த ஹை மஹந்த ஹை அலீக ஹை நிர்சரீக ஹை நிரலம்ப ஹை அசம்ப ஹை அகம் ஹை அஜம் ஹை அபூத ஹை அசூத ஹை அலோக ஹை அசோக ஹை அகர்ம ஹை அபர்ம ஹை அஜீத ஹை அபீத ஹை அபா ஹை அகா ஹை அமான ஹை நிதான ஹை அநேக ஹை ஃபிர ஏக ஹை புயங் பிரயாத் சந்த நமோ சர்வமானே சமஸ்தி நிதானே நமோ தேவ தேவே அபேகி அபேவே நமோ கால காலே நமோ சர்வ பாலே நமோ சர்வ கௌணே நமோ சர்வ பௌணே அனங்கிய நாத்தே நரசங்கி பிரமாத்தே நமோ பான பானே நமோ மான மானே நமோ சந்திர சந்திரே நமோ பான பானே நமோ கீத கீதே நமோ தான தானே நமோ நிருத்த நிறத்தை நமோ நாத நாதே நமோ பான பானே நமோ பாத பாதே அனங்கிய நாமே சமஸ்தி ஸ்வரூபே பிரபங்கி பிரமாத்தே சமஸ்தி பேபூத்தே கலங்கங் பினா நேகலங்கி ஸ்வரூபே நமோ ராஜ ரஜவேஸ்வரங் பரம ரூபே நமோ ஜோக ஜோகவேஸ்வரங் பரம சித்தே நமோ ராஜ ரஜவேஸ்வரங் பரம் பிரதே நமோ சஸ்திர பாணே நமோ அஸ்திர மாணே நமோ பரம கியாத்தா நமோ லோக மாத்தா அபேகி அபர்மி அபோகி அபுகத்தே நமோ ஜோக ஜோகவேஸ்வரங் பரம ஜோகத்தே நமோ நேத் நாராயணே குரூர கர்மே நமோ பிரேத அபிரேத தேவேசோ தர்மே நமோ ரோக ஹர்த்தா நமோ ராக ரூபே நமோ சாஹ சாஹங் நமோ பூப பூபே நமோ தான தானே நமோ மான மானே நமோ ரோக ரோகே நமஸ்தங் இஷ்ஷநானங் நமோ மந்திர மந்திரங் நமோ ஜந்திர ஜந்திரங் நமோ இஷ்ட இஷ்டே நமோ தந்திர தந்திரங் சதா சச்சிதானந்த சர்வங் பிரணாசி அனுபே அரூபே சமஸ்துல் நிவாசி சதா சித்ததா போத்ததா பிருத கர்த்தா அதோ உருத அர்தங் அகங் ஓக ஹர்த்தா பரங் பரம பரமேஸ்வரங் புரோஷபாலங் சதா சர்வதா சித்ததாதா தயாலங் அஷேதி அபேதி அநாமங் அகாமங் சமஸ்து பராஜி சமஸ்த அஸ்ததாமங் தேரா ஜோரச்சாச்சரி சாந்த ஜலே ஹை தலே ஹை அபீத ஹை அபே ஹை பிரபு ஹை அஜூ ஹை அதேஸ் ஹை அபேஸ் ஹை புஜங் பிரயாத் சாந்த அகாதே அபாதே அனந்தி ஸ்வரூபே நமோ சர்வமானே சமஸ்தி நிதானே நமஸ்துவங் நிரநாதே நமஸ்துவங் பிரமாதே நமஸ்துவங் அகஞ்சே நமஸ்துவங் அபஞ்சே நமஸ்துவங் அகாலே நமஸ்துவங் அபாலே நமோ சர்வதேசே நமோ சர்வபேசே நமோ ராஜராஜே நமோ சாஜ சாஜே நமோ சாஹ சாஹே நமோ மாஹ மாஹே நமோ கீத கீதே நமோ பிரீத பிரீத்தே நமோ ரோக ரோகே நமோ சோக சோகே நமோ சர்வ ரோகே நமோ சர்வ போகே நமோ சர்வ ஜீதங் நமோ சர்வ பீதங் நமோ சர்வ கயானங் நமோ பரமதானங் நமோ சர்வ மந்திரங் நமோ சர்வ ஜந்திரங் நமோ சர்வ திருசங் நமோ சர்வ கிருஷ்ணங் நமோ சர்வ ரங்கே திருபங்கி அனங்கே நமோ ஜீவ ஜீவங் நமோ பீஜ பீஜே அகிஜே அபிஜே சமஸ்தம் பரசிஜே கிருபாலங் ஸ்வரூபே குகர்மங் பிரணாசி சதா சர்வதா ஹ்ரித சித்தங் நிவாசி சர்பட சாந்த த்வா பிரசாத் அம்ருத கர்மே அம்ருத தர்மே அகல ஜோகே அச்சல போகே அச்சல ராஜே அட்டல் சாஜே அகல தர்மங் அலக கர்மங் சர்வங் தாத்தா சர்வங் ஜாத்தா சர்வங் பானே சர்வங் மானே சர்வங் பிராணங் சர்வங் பிராணங் சர்வங் புகுதா சர்வங் ஜுகுதா சர்வங் தேவங் சர்வங் பேவங் சர்வங் காலே சர்வங் பாலே ருவால் சாந்த த்வா பிரசாத் ஆத ரூப அநாத மூரத் அஜோன புருக அபார சர்வமான திரிமான தேவ ஆபேவ ஆது உதார சர்வ பாலக சர்வ காலக சர்வ கோ